0: ஐசன் தேனன்சா கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன் கிப்ஸ் டைம் செக்
1: अहिले दिउँसोको 1 बजेको छ
2: Keeps you cool Keeps you alive
3: Keeps you entertained Kips 98.3 FM Your companion Your companion Your companion
1: Kips 98.3 FM ma purva mechi dekhi pashchim mahakali samka lok